சத்த பக்கதி பகதி சதச சசரி நிகக பத சச தப பக்கதி பகதி சதச சரிக நிகப கபத சப கரி பகதி சதச.